0: ஆத்திரம் சரி போலையும்.
1: ରାଜା ପୁଣ୍ଡରୀକ ତୁମର ବିନାଶ ଘଟିବ, ତୁମର ବିନାଶ ଘଟିବ, ବିନାଶ ଘଟିବ।